0: ஜெயிக்க போ டீம் ஆன ஃபெல சக்கஸ் பூஸ் தான் மன தோபே ஜஹா எதை எவனா ஜெயகமன் நல்ல என்ன தோபே ஜஹா நீ பூதம நெதல்ல ஷா பாக்க தெரிச்ச வீடியோ நம்ம அதுக்கு அப்ப மூ கம்போ டிலோ நம்ம ஃபேட் அப்ப கண்டி தட்ட பத்தை தோல லே கன கொத்தி நிங்கோதே ஜெக் சுத்த பத்த வாங்க அட கேரு ஹவுஸ் நா ஹோட் அவனா ஹவு கவல முனி தோ ஹோரே பு பிரூங் o iphumane o sona le dintwanyana ka rolla pa ska itsa msa di letso combo tisa eta go khutla monotsa tlo sana tlo khale ya fela la o tsho ye stress sta o thola tsa o thoma maikutlo bana re na batho ba ba nete o tla fona go galwana ka go malapa ka mona re tla pile ba sa di tsirintse nthutseng ata jwalo ka yena ene ei batho ba gata ntlo ei batho ba ntlo dingata man ne ke se bile go tlwa lena le thuba ntlo ya hai ke ipota na jile mkompo tu rwang hai bona jile mkompo Bro un kam ka ema tla o thuba ntlo ya hao. O tso tswa fela fogong kile ga mo re fela. Tso thuba ntlo la. Ai. Na ka ngwe ge le batho ge itelisa ga holo ka batho ba pela rona, ge itelisa ga holo ka bana ba rona, ge itelisa ga holo ka di relative tsa rona. Se tshaba se telela palao go bona ge sna ge sa tsebo hong ka boikarabello ka go malapa rona. Ge sa tsebo go solve the problem. Ai mani mune na na fela. Ekhibile mo tona trend a short man. O tswa fela fugu fela ntse ga mo 14 pounds. O enka ka ema ta 14 pounds o tla lenga ta tsena mara. Re hot man. Ka ga tla lenga ta tsena o tsona la mata 14 pounds. Ai. E mo ne ke mo tla ke la ga tshoga mo tlo mo tsabala tswalo. A ga tshoga mo tsabala tswalo le. Tla la lenga ta tsena o tswa 14 pounds ka mo 3 o'clock o tsa o tswa. Ha o tswa tla ntse ka mo 3 o'clock o tswa di jo tsenga ta o di jile ka mo 7 wa bona. Ang tata jago bo 7 bo 8 o tlo jo tsentse ditama mala sa a santa di 2 ka mpinga mo ti bo 3 o tlo ko mana o tsotso ye tlala ha ona mata 14 pounds
1: ke go tlala ha ya
0: ona mata 14 pounds jo le ke tshwa bitla ba tsotsi ga ha o tswa duka kgile o go mo kompoti o rata o feta motho wa ng a ja o tshae ha o ka mo kompoti o rata o feta motho
1: na ke na na go u tsaka tsa stressa ka mana mo go mkamba ka kena bo
0: go ai mo nna o ka tshutlwa ga batho ba no mo roma mara ke ngwana na le rive sa batho ntse ke le rive ka lana ka lana ntse ke le rive la mo sala mo na kamane kamola pa school tebe ya hona ka teng kala kala nne go di etlanyena kala nne nka penela pampiri wa ne ka go tama ke o fa fela ka go tlo ba go tlo o votela votela do leza o national music awards to je penela pampiri fela to go tlo to vote ka tlang futa ofi e pa ne tetama njeme